0: எவிட்ட ஜீவமான சத்துயன் சதரதேனா காயனா கரபின் சிட்டியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான தேவியன் வார்சேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷ்கே
0: எவிட்ட வெடி மஹல்லோ விசி ஹதரதேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹர்சிகே சிங்ஹாசன இதிரியே சிடின வெடி மகல்லான் விசி ஹதர தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ஒப்ப சதா காலேன் சதா காலேட்ட கௌரவே லபானட சுதுசு தேவியான் மார்சி